அத்தாய் வினாடி பகலவா இதெல்லாம் ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் கிதுலா. அசா குட் குட் குட் மார்னிங் கிவானி ஆன் ஹாப்பி பர்த்டேனே இது கேனு அது வாங்க பர்த்டேகனே அப்போ கிதுல்கள் அசாங்க அந்த பர்த்டேக்கு அத்த சங்க மாத்த சங்க அப்படி இருந்தாமே கொடா கல்லிதான் யாரும் அதாக பர்த்டேக்கில் வந்து தினகத்தா கொஹமத் தினகத்து மட மதகாயுது அப்போ ஏ காலி ஹேமே யாரு கொமாக்கு நெத்தாங்க விடன்னேனே ஏ காலி தான் மட மதகாயு அது வாகி ஜூலி தேவேந்த பர்த்டேக்கு எத்தோட சஞ்சு மல்லி மேலா அனகமாங்க கீழக்கு வாட விஷ்கரணும் கௌது விஷ்கரன் வாக்கு எதிராக கரகானது வா அம்மல தாத்தலா அத்தோட ஆதரணைய பெரியது பிரியது புத்தா அது தவசு உபந்தினே சமர ஹெமோட்டமே நாங்க அப்ப விஷ்கரமு சுப உபந்தினே கேலா அது வாகி பர்த்டே விஷேக சமாரிட்டோ ஆட சர்ப்ரைஸ் கரான்னு காட்டாரு கியான்னு ஒன்னா மன மெசேஜ் கமக் நே ஹரி.

0: ரேடியோ ITN ராட்டட வக கேன ரேடியோ
1: லுக்கையா மாற வேடனே ஊனே தொட்டிக்கு வாணே மட மெமரி லோஸ் கீழா
2: மெமரி லோஸ்
1: கோது டுக்டர் யாரு சொன்னது மம கிரிக்கு புண்ணிய ஐயா சீனி வெடுனு முக்கு தத்த போய் விடுக்கிறனே ஐயா
3: மாட்ட
1: சூப்பர் டாக்டர்னே டாக்டர் ஹரியிடம் கீழே தியனாலே
0: இனா வெவி சிந்து அண்ண FM 93.5 හැන්දෑවේ 4 වෙද්දි ටියුන් කරලා තියාගන්න.
4: Evening drive with Jamit and Charu.

0: FM 93.7 Lakhana Radio ITN
1: Dawal ekai benata 18
2: Lukayya mare vedene une dokkige wale mare memory loss kila
3: Memory loss call the doctor yaad sunnade
2: mama kirike bunne ayya sini vedene muku tatta pai vedukrene ayya mata
4: oh my god
3: சூப்பரி டாக்டர்னே டாக்டர் ஹரியிடம் கீழ தீரானே
0: ஹினா வேவி சிந்து அஹன்ன FM 93.5 FM 93.7 ஹண்டேவி ஹතර வெද්දි டியூன் කරලා தியாகன்
5: பக்தமீசு பக்தமீசு பக்தமீசு மனிடம் மனிடம்
1: ஈவினிங் டிரைவ் வித் சமித் அண்ட் சார்

0: பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு.
1: லகாண்டா ரேடியோ ஆர்டிஎன்
2: ஹவஸ் 2:54.

0: சரி நோமி என்ன ஹட
1: ஆரே ஜோடி
0: இரதா ராத்ரி ஹட்டட ஹிமாலிக ஜோதி ராத்ரியா.

சமய சூத்ர தேசனாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்வயா வெத அனுகம்பாவின் தேசனா கரணலது ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்ர தேசனாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெவலின பூர்ண சந்திரயாசே எதா